அசோக் ஜர கணபாக்கியம் கிரம்பர் பாண்டவோ உர்தமதி தேவ்வர்மானி ஜாதுனிட்டு சாமுனோ பிஞ்சாகுலோ தாமுனி ரசாமுனோ கனார் ஜாகன ராம்போக்தி மோல் சம்னி ரசாமுனோ